நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும் சுதர்ஷன். ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி பொண்ணு இருப்பான்னு சொல்லுவாங்க, ஆனால் ஒரு பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு ஆண் இருப்பான். அதுவும் கல்யாணான பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பாக கணவன் இருப்பான்.

0: அவள் வித்துக்கிட்டு இருந்தார்.
1: அதெல்லாம் பழைய கதையா. அவள் விக்கிறதுக்கு கேரளா போனவருக்கு அதிர்ஷ்டம் அடிச்சது, மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை கடத்திக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு.
2: மலையாளி பொண்ணு தானே?
0: இதோ பாருங்க, அசல் கேரளாக்காரி, அதிர்ஷ்ட தேவதை.
3: அந்த அம்மாவை தொட்ட நேரம் அவர் தரித்திரம் தொலைஞ்சது. அவில் வித்தவர் கோடீஸ்வரன் ஆயிட்டாரு.
2: அப்ப முனியாண்டி என்ன பேரு?
3: அது பழைய பேரியா? அவர் ஸ்டேட்டஸ் மாறின பேரும் மாறிடுத்து. திருப்பதி பெருமாள்னு இப்ப பணக்கார கடவுளோட பேரு.

0: என்ன வேலோ? ரைஸ் மில்லர்ந்து போன் ஏதாவது வந்துருச்சா?
1: வந்துருச்சு ஐயா. 300 மூட்டை அரிசி ரெடியா இருக்கு. மதுரைக்கார சாயந்தரம் வந்து எடுத்துட்டு போறானா.
0: ஃபுல் கேஷா வாங்கிட்டு லோட் அத சொல்லு.
1: சரிங்க ஐயா.
0: அப்புறம் நம்ம தியேட்டர்ல இந்த வாரம் எந்த படம் போடுறீங்க?
1: அது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல ஐயா.
0: ஒரு MGR படம் சொன்னியே, அது கிடைச்சா போட சொல்லுங்க.
1: சரிங்க ஐயா.
0: இந்த தேங்காய் எல்லாம் ஏன் இங்கே கிடக்கு? உரிச்சு கோடவுன் காண்ப வேண்டியதானே.
1: அனுப்புறேன் முதலாளி. நாளைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆளுங்களை வேலைக்கு வர சொல்லிருக்கு. வரணுமா அல்ல வேண்டாம்னு சொல்லவா?
0: தேவையிருந்தா வச்சுக்க.
2: அதுதான் ஆளு இப்பழும் கண்டிஷனா?
3: வள்ளி செட்டப்பா இல்ல சேச்சியோட பாக்கியம்.
2: அதா ஆனந்த வள்ளி.
0: பொண்ணங்கடி தூங்கியாச்சா?
4: ஆமாங்க.
0: நம்ம பழனிமுத்தோட பொண்ணுக்கு கல்யாணம்.
2: சேலைய கட்டி சேச்சி ஆள் ஆக மாறி போய்.
3: சேச்சி சேச்சி என்ன கண்ட திருச்சறியோ?
2: எங்க நிறையனாடா அண்ணன், எனக்கு 10 வயசுலயே உள்ளு.
3: வா நமக்கு அங்கோட்டு செல்லாம்.
2: வேண்டாம், நம்மட குடும்பத்தோடுள்ள தேசம் மனசிக்கணும். அயல நம்மள தட்டிக்கலை.
3: ஏ இத்தனை காலாயிலே அதக்கு மறந்து காணும். வா
2: என்ன எடுத்து சாரண்ட
0: அண்முகம் புள்ள.
4: சாப்பாடு ரெடியா இருக்கு, குளிச்சிட்டு வந்து சாப்பிடுங்க.
0: என்ன மூஞ்சி ஒரு மாதிரி, ஏதோ சொல்லணும் போல இருக்க.
4: அது ஒண்ணும் இல்லைங்க.
0: என்ன சொல்லு?
4: கொஞ்ச நாளாவே உங்ககிட்ட ஒரு விஷயம்.
0: அதான் கேக்குறல்ல சொல்லு.
4: நம்ம பார்வதிக்கு ஒரு ஆசை, பாட்டிய பாக்கணும்னு.
0: இதான விஷயம். நானும் அம்மாவை பார்த்து ரொம்ப நாளாச்சு. நாளைக்கு பார்வதி கூட்டிட்டு தஞ்சாவூர் போயிட்டு வா.
4: அது வந்து தஞ்சாவூர் பாட்டிய இல்ல, எங்க அம்மா பாக்கணும்னு தான் ஆசை. ஏன்னா இதுவரைக்கும் அந்த பாட்டிய பார்த்ததில்ல. நானும் பார்வதியும் கேரளாவுக்கு போயிட்டு வரட்டுமா?
0: அம்மா கிம்மா கேரளாங்க வேணா போ. நில்ல, இது பொண்ணோட ஆசை இல்லோ ஆசையா? யாரோட ஆசை இருந்தாலும் சரி, நான் சொல்றது கேட்டுக்க. என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு அம்மா அப்பா பிறந்த இடம் எதுவுமே கிடையாது. இனிமே கேரளா மலையாளங்கிற பேச்சை எடுக்க கூடாது. போ, போய் படுத்து தூங்க. என்னடி
3: பகவானே? கேசவம், கேசவம்.
2: ஐயோ
3: கேசவம்மாவா, கேசவம்மாவா, தெய்வமே காட்டி போயோ. வெள்ளம் ചവിട്ടല്ലേ, ഒരത്യാവശ്യത്തിനാണ്.
2: കിശോമാവാ, നിന്റെ വാക്കേട്ട് അയാളുടെ മുന്നിലെങ്ങാനും ചെന്നിരുന്നെങ്കിൽ തലയില്ലാതെ കേരളത്തിൽ എത്തേണ്ടി വന്നേനെ. വടക്ക് തടിതപ്പം.
3: കേശോമാൻ പൊയ്ക്കോ, ചേച്ചിയും കൂട്ടിക്കൊണ്ട് ഞാൻ വീട്ടിലേക്ക് പോയി. അമ്മയ്ക്ക് വാക്ക് കൊടുത്തതല്ലേ. കേശോമാവാ,
2: എങ്ങനെയെങ്കിലും നമുക്ക് ഇവിടെ കടന്നുപോകണം. അപ്പന്തി അവലണ്ണാച്ചിയുടെ കൈകൊണ്ട് തന്നെ.
5: ആനന്ദക്കുട്ടനായി ജയറാമും, മുനിയാണ്ടിയായി കലാഭവൻ മണിയും, കേശവൻ അമ്മാവനായി ജഗതി ശ്രീകുമാറും ചേർന്ന് അരങ്ങ് തകർക്കുന്നു. എസ് രമേശൻ നായരാണ് ചിത്രത്തിനു വേണ്ടി ഗാനരചന നിർവഹിച്ചിരിക്കുന്നത്. സംഗീതം സുരേഷ് പീറ്റേഴ്സ്. ഗംഗാ സിത്തരശു, കെ ജെ യേശുദാസ്, കെ എസ് ചിത്ര, എം ജി ശ്രീകുമാർ, മനോ, രേഷ്മ, ശ്രീനിവാസ്, സുജാത മോഹൻ എന്നിവർ ചേർന്നാണ് ചിത്രത്തിലെ ഗാനങ്ങൾ പാടി മനോഹരമാക്കിയിരിക്കുന്നത്.
2: ഇപ്പൊ എന്നെ ഈ വേഷത്തെ കണ്ട ഉടയ തമ്പുരാൻ പോലും തിരിച്ചറിയില്ലോ.
3: ഏയ് സരസ്വതി അമ്മായിക്ക് പോലും മനസ്സിലാവില്ല.
2: ഒരു തൊഴിലാളിക്ക് മസ്റ്റായിട്ട് വേണ്ടത് റെസ്റ്റാ.
3: വീട്ടില് നന്നായിട്ട് പുളിശ്ശേരിയും കൂട്ടി 3 നേരം വെട്ടി വിഴുങ്ങി റെസ്റ്റ് എടുത്തല്ലേ അനുഭവിക്ക്.
2: അതെ, നീ എന്താണ് ഇന്നലെ എന്റെ മുഖത്തൊഴിച്ച
3: വെള്ളം?
2: ആ വെള്ളത്തിന് എന്താ ചെറിയൊരു ഉപ്പുരസവും ചൂടും?
3: മൂത്രത്തിന് ഉപ്പുരസം ഉണ്ടാവുള്ളൂ.
2: അല്ലേ,
3: ബിസ്ലേരി വാട്ടർ ആയിരുന്നു അതുകൊണ്ടാ.